திம்மிதை கண்ணத்த சண்ணுதாம் சண்ணுத்த திம்மிதாம் திம்மித்த கிட்டத்தாம் தனத திமிதாம் தனத சணுத்தை சணுத்த திமிதை திமித்த கிட்டத்தாம் சணுத்த திமிதா தை சணுத்த திமிதா ததிம் தனத சணுதா.